தற்குண்டலமாஞ்சனேயம் ஓம் நமோ பகவதி விசித்திர வீர ஹர்மதி பிரளய காலான பிரபாத்ருதாபவத்ருதேஹாயோ அஞ்சனி கர்வசம்பூதாய தாயக்ஷராசது கிரகபந்தனாயோ பூதகிரக பிரீதகிரக பிசாசிகிரக ஷாகினிகிரக டாகினிகிரக காகினிகிரக காமினிகிரக பிரம்மராசசகிரக சோரகிரக பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதயம் ப்ரவேஷய ப்ரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாக்ரமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சவஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வான் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்மய மர்மய மாறய மாறய சூர்ணய சூர்ணய கே கே கே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ராம் ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஹோம் பட் ஸ்வாஹா ஏகாதச சதவாரம் ஜபித்வா சர்வ சத்ரூன் வசமானயதி நான்யதா இதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மன் மாலா.